0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கனக சபாபதிக்கு நமஸ்காரம். வழங்குபவர் சிவலட்சுமி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது இரக்கம் வராமல். வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனை. தலைப்பு: என்றைக்கு சிவகிருபை வருமோ. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், நவ் வி ஆர் லிசனிங் டு கெதீச்சநாத சுப்ரபாதம், பிரசன்டட் பை ஸ்ரீ காயத்ரி வெங்கட்ராகவன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட்டா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவாஞ்சியம் லக்குமியாகிய திருவை வாஞ்சித்து, அதாவது விரும்பி திருமால் பூஜித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பர் இறைவர் வாஞ்சியநாதர், இறைவியார் வாழவந்த நாயகி. தீர்த்தம் குப்தகங்கை, திருத்தலமரம் சந்தனம். யமன் பூஜித்து பேறு பெற்றதால் இத்தலத்தில் இறப்பவர்களுக்கு யமவாதனை இல்லை என்பர். யமனுக்கு தனி கோயில் உண்டு. முத்தித்தலங்களுள் ஒன்றான திருவாஞ்சியம் மூவர் முதலிகளாலும் பாடல் பெற்ற சிறப்பினது ஆம். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்பது திருவாசகம். காசிக்கு நிகரான திருத்தலம். திருஞான சம்பந்த பெருமான் தவ முனிவரான சொல்வேந்தராம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடன் சேர்ந்து இருவருமாக சில தலங்களை வணங்கி மகிழ்ந்தனர். அவ்வரிசையில் திருவாஞ்சியமும் ஒன்று. திருவாஞ்சிய மூதூர் முக்கன் நீலமணி மிடற்று அருமணியை வன்னி கொன்றை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி கவுனியர் பெருமான் வணங்கி மகிழ்ந்தனர். என்னை ஆளுடையானிடம் திருவாஞ்சியம் ஒன்றும் உள்ளத்தோடு தொழுவோருக்கு உயர் வானுலகு கிடைக்கும் என்பது பதிகப்பலன். வன்னி கொன்றை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

அறிஞர் கொள். திருக்கச்சி ஏகம்பம். அயோத்தி, அவந்திகா, காசி, காஞ்சி, மதுரா, மாயா, துவாரகா எனும் முத்தித் திருநகர் ஏழனுள் முதன்மை பெற்ற திருத்தலம் காஞ்சி என்பர். காசிக்கு ஒரு இன்ச் காஞ்சி மேலான தலம் என்பர். அதாவது கா சி என்ற இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் இன்ச் எனும் மெய்யெழுத்து ஒன்றைச் சேர்த்தால் காஞ்சி என்று வரும் என்பது நயம். தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம் என்பது கந்தபுராணம். கல்வியைக் கரையிலாத காஞ்சி மாநகர் என்பார் அப்பரடிகள். நகரேசு காஞ்சி என்பார் பாரவி என்ற வடதேய கவிஞர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பவற்றோடு விருட்சம் என்னும் திருத்தல மரச்சிறப்பால் பெயர் பெற்றது ஏகாம்பரம். ஒருமாவின் கீழ் அரையர், கச்சி ஏகம்பர், ஏகாம்பரேஸ்வரர், தெய்வநாயகர், தழுவக்குழைந்தநாதர் என்பன இறைவர்தம் திருப்பெயர்கள். அம்மை ஏலவார் குழலி காமாட்சி. பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்தாம் அம்மை கம்பையாற்றின் கரையில் அர்ச்சித்திருக்க ஆறு பெருக்கெடுக்க இறைவரை தழுவி தம் மார்பு சுவடும் வளைத்தழும்பும் பதிய இருந்தனர் என்பது வரலாறு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற பதி. வேதமோடு சைவநீதி விளங்க வந்த புந்தராய்ப் புனிதரை காஞ்சி பூசு வெண்ணீற்று அடியார்கள் அஞ்சலித்து வரவேற்க வாழ்த்து ஒலி வான் அளாவப் பெறுகிற்று. பூமாரியும் பொற்சுண்ணமும் புயல் போல் பொழிந்தன. காமக்கண்ணி தழுவக் குலைந்த மணிமேனிப் பெருவாழ்வை கண்ணுற்று உருகிய அன்பு உள்ளழைப்ப பரிவியமை உணர்வினோடும் பாடியருளிய திருப்பதிகம் இது. பாவம் கெடும் என்பது பதிகப்பலன். மறையானை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 24. Thank you.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: மம் ஆதிப்ரத்னா சரே தசா ஜோதி பசியந்தி வாசாரா பாரோ யாதி த்யதாயி திவி ஹோயி ஹோ ஔ ஹோ ஔ
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவு ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhar Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
3: Panchanam Stutinam Parayanena Samapayami. Deva Uchuhu Namo Hiranyagarbhaya Sarva Srishti Vidhayine Namasthiti Krite Tubhyam விஷ்ணவே பிரபவிஷ்ணவே நமோஹரஸ்வரூபாய பூதசம்ஹாரகாரிணே நிர்குணாய நமஸ்துப்யம் சிவாயாமித தேஜசே அவஸ்தாரஹிதாயாத.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: மாயாயாம் பிரம்ம சைத்தன்ய பிரதிபிம்பானுசங்கத மகத் கால புமாஸ்ய ஸ்யுஹ மஹத்வாத் அஹங்க்ருதிஹ. உஸ் பிரதான் மே மாயா மே அசங்க சுத்த சைத்தன்ய ரூப பிரம்ம கா ஜப் பிரதிபிம்ப படத்தா ஹை. மாயா மே பிரம்ம சைத்தன்ய கா ஜப பிரதிபிம்ப படத்தா ஹை. வேதாந்தி லோக் இஸ் பாத் கோ கேத்தே கி மாயா மே பிரம்ம சைத்தன்ய கா ஜப் பிரதிபிம்ப படத்தா ஹை. தப உஸ் திரிகுணாத்மிகா சாமிய அவஸ்தா அவ்யக்த பிரகிருதி மே மாயா மே க்ஷோப உத்பன்ன ஹோதா ஹை, விகார உத்பன்ன ஹோதா ஹை. இஸ்கோ யூ சமஜ் லோ, ஜெய்சே தூத் ரக்கா ஹை கரம் கர்கே, தூத் சே தஹி பனானி ஹை. தூத் தப் தக் தஹி நஹி பன் பாயேகா ஜப் தக் உஸ்மே ஏக் தோ பூந்த் நிம்பூ கோ நஹி டாலோகே, या कोई या दूसरे दही को नहीं डालोगे. और दूध को पनीर बनानी हो छेना बनानी हो तो नींबू डालना पड़ेगा, और दही बनानी हो तो फिर जामुन थोड़ा सा दही का अंश डाल देना पड़ेगा उसमें. यह उसका स्पर्श प्राप्त करते ही, संसर्ग प्राप्त करते ही, दही का संसर्ग प्राप्त करते ही दूध में एक विकार पैदा होगा. वो विकार का कारण बनेगा, वो दूध दही बन जाएगा. या फिर काल के निमित्त से वो दूध दही बन जाता है. कटोरी में रख लो दूध गर्म करके, शाम तक तो भले ही वो दही ना बने, कल तक तो चले जाए. देखो तो काल के प्रभाव से वह दही यानी दूध दही के रूप में परिणत हो जाता है. इसी तरह मूल प्रकृति में ईश्वर चैतन्य परमात्मा का चैतन्य का जब प्रतिबिंब का प्रवेश होता है, संसर्ग होता है, तो उस चैतन्य के प्रतिबिंब के चलते उसमें एक विकार पैदा हो जाता है, और वह विकार ही प्रकृति से

ஓம் சிவாய நம சைவம்டம் ஆர்யம். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் கோபாலகிருஷ்ண பாரதியார் இயற்றிய ஆடும் சிதம்பரமோ. ராகம் வேகம். பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் எப்போ வருவாரோ. பாடியிருப்பவர் ஸ்ரீ ராஜாராம் ஐயர். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. சைவம் டாட் ஆர்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பாதமே துணை. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு எப்போ வருவாரோ. பாடியிருப்பவர் மதுரை மணியையர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருவாஞ்சியம் லக்குமியாகிய திருவை வாஞ்சித்து, அதாவது விரும்பி திருமால் பூஜித்ததால் இப்பெயர் அமைந்தது என்பர் இறைவர் வாஞ்சியநாதர், இறைவியார் வாழவந்த நாயகி. தீர்த்தம் குப்தகங்கை, திருத்தலமரம் சந்தனம். யமன் பூஜித்து பேறு பெற்றதால் இத்தலத்தில் இறப்பவர்களுக்கு யமவாதனை இல்லை என்பர். யமனுக்கு தனி கோயில் உண்டு. முத்தித்தலங்களுள் ஒன்றான திருவாஞ்சியம் மூவர் முதலிகளாலும் பாடல் பெற்ற சிறப்பினது ஆம். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும் என்பது திருவாசகம். காசிக்கு நிகரான திருத்தலம். திருஞான சம்பந்த பெருமான் தவ முனிவரான சொல்வேந்தராம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடன் சேர்ந்து இருவருமாக சில தலங்களை வணங்கி மகிழ்ந்தனர். அவ்வரிசையில் திருவாஞ்சியமும் ஒன்று. திருவாஞ்சிய மூதூர் முக்கன் நீலமணி மிடற்று அருமணியை வன்னி கொன்றை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடி கவுனியர் பெருமான் வணங்கி மகிழ்ந்தனர். என்னை ஆளுடையானிடம் திருவாஞ்சியம் ஒன்றும் உள்ளத்தோடு தொழுவோருக்கு உயர் வானுலகு கிடைக்கும் என்பது பதிகப்பலன். வன்னி கொன்றை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

அறிஞர் கொள். திருக்கச்சி ஏகம்பம். அயோத்தி, அவந்திகா, காசி, காஞ்சி, மதுரா, மாயா, துவாரகா எனும் முத்தித் திருநகர் ஏழனுள் முதன்மை பெற்ற திருத்தலம் காஞ்சி என்பர். காசிக்கு ஒரு இன்ச் காஞ்சி மேலான தலம் என்பர். அதாவது கா சி என்ற இரண்டு எழுத்துக்களுக்கு இடையில் இன்ச் எனும் மெய்யெழுத்து ஒன்றைச் சேர்த்தால் காஞ்சி என்று வரும் என்பது நயம். தரையிடங்களில் சிறந்தது காஞ்சியம் தலம் என்பது கந்தபுராணம். கல்வியைக் கரையிலாத காஞ்சி மாநகர் என்பார் அப்பரடிகள். நகரேசு காஞ்சி என்பார் பாரவி என்ற வடதேய கவிஞர். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பவற்றோடு விருட்சம் என்னும் திருத்தல மரச்சிறப்பால் பெயர் பெற்றது ஏகாம்பரம். ஒருமாவின் கீழ் அரையர், கச்சி ஏகம்பர், ஏகாம்பரேஸ்வரர், தெய்வநாயகர், தழுவக்குலைந்தநாதர் என்பன இறைவர்தம் திருப்பெயர்கள். அம்மை ஏலவார்குழலி காமாட்சி. பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்தாம் அம்மை கம்பையாற்றின் கரையில் அர்ச்சித்திருக்க ஆறு பெருக்கெடுக்க இறைவரை தழுவி தம் மார்பு சுவடும் வளைத்தழும்பும் பதிய இருந்தனர் என்பது வரலாறு. நால்வர் திருவாக்குகளும் பெற்ற பதி. வேதமோடு சைவநீதி விளங்க வந்த புந்தராய்ப் புனிதரை காஞ்சி பூசு வெண்ணீற்று அடியார்கள் அஞ்சலித்து வரவேற்க வாழ்த்து ஒலி வான் அளாவப் பெறுகிற்று. பூமாரியும் பொற்சுண்ணமும் புயல் போல் பொழிந்தன. காமக்கண்ணி தழுவக் குலைந்த மணிமேனிப் பெருவாழ்வை கண்ணுற்று உருகிய அன்பு உள்ளழைப்ப பரிவியமை உணர்வினோடும் பாடியருளிய திருப்பதிகம் இது. பாவம் கெடும் என்பது பதிகப்பலன். மறையானை எனத் தொடங்கும் பாடல் பண் இந்தளம்.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of saivam.org, the following is Rig Veda Sakala Shaka Mandalam 1 Suktam 24. Thank you.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 25.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ஆமம் ஆதிப்ரத்னா சரே தசா ஜோதி பசியந்தி வாசாரா பாரோயாதித்யதாயி திவி ஹோய் ஹோ ஔ ஹோ ஔ
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
3: Panchanam Stutinam Parayanena Samapayami.
4: Deva Uchuhu Namo Hiranyagarbhaya Sarva Srishti Vidhayine Namasthiti Krite Tubhyam விஷ்ணவே பிரபவிஷ்ணவே நமோஹரஸ்வரூபாய பூதசம்ஹாரகாரிணே நிர்குணாய நமஸ்துப்யம் சிவாயாமித தேஜசே அவஸ்தாரஹிதாயாத.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த் கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: மாயாயாம் பிரம்ம சைதன்யா பிரதிபிம்பானுசங்கத மஹத்கால புமாஸ்யஸ்யுஹு மஹத்வாத் அஹங்க்ருதிஹ. உஸ் பிரதான் மே மாயா மே அசங்க சுத்த சைத்தன்ய ரூப பிரம்ம கா ஜப் பிரதிபிம்ப படத்தா ஹை. மாயா மே பிரம்ம சைத்தன்ய கா ஜப பிரதிபிம்ப படத்தா ஹை. வேதாந்தி லோக் இஸ் பாத் கோ கேத்தே ஹை கி மாயா மே பிரம்ம சைத்தன்ய கா ஜப் பிரதிபிம்ப படத்தா ஹை. தப உஸ் திரிகுணாத்மிகா சாம்ய அவஸ்தா அவ்யக்த பிரகிருதி மே மாயா மே க்ஷோப உத்பன்ன ஹோதா ஹை, விகார உத்பன்ன ஹோதா ஹை. இஸ்கோ யூ சமஜ் லோ, ஜெய்சே தூத் ரக்கா ஹை கரம் கர்கே, தூத் சே தஹி பனானி ஹை. தூத் தப் தக் தஹி நஹி பன் பாயேகா ஜப் தக் உஸ்மே ஏக் தோ பூந்த் நிம்பு கோ நஹி டாலோகே. யா தூசரே தஹி கோ நஹி டாலோகே. ஔர் தூத் கோ பனீர் பனானி ஹோ சேனா பனானி ஹோ தோ நிம்பு டாலனா படேகா. ஔர் தஹி பனானி ஹோ தோ ஃபிர் ஜாமன் தோடா சா தஹி கா அங்ச டால் தேனா படேகா உஸ்மே. यह उसका स्पर्श प्राप्त करते ही, संसर्ग प्राप्त करते ही, दही का संसर्ग प्राप्त करते ही दूध में एक विकार पैदा होगा. वो विकार का कारण बनेगा, वो दूध दही बन जाएगा. या फिर काल के निमित्त से वो दूध दही बन जाता है. कटोरी में रख लो दूध गर्म करके, शाम तक तो भले ही वो दही ना बने, கல் தக் தோ சலே ஜா தேக்கோ. கால கே பிரபாவ சே வ தஹி யானி தூத் தஹி கே ரூப் மே பரிணத் ஹோ ஜாதா ஹை. இசி தரஹ மூல பிரகிருதி மே ஈஸ்வர சைதன்ய பரமாத்மா கா சைதன்ய கா ஜப் பிரதிபிம்ப கா பிரவேஷ் ஹோதா ஹை, சன்சர்க ஹோதா ஹை, தோ சைதன்ய கே பிரதிபிம்ப கே சல்தே உஸ்மே ஏக் விகார் பைதா ஹோ ஜாதா ஹை. और वह विकार ही प्रकृति से कार्य के रूप में महत्त्व को उत्पन्न करने में हेतु बनता है. मायायां ब्रह्म चैतन्यं प्रतिबिंबानुसंगतः महत्कालपुमांस्य स्यू महत्त्वात् महत्तत्वात् अंकृति. तो पहला कार्य महत्त्व समष्टि बुद्धि, उससे अहंकृति. अब आगे सृष्टि कैसे होती है, ये प्रक्रिया है. वेदांती लोग कहते हैं कि वो नहीं नहीं, वो केवल अकेले ईश्वर से सृष्टि बन गया. जबकि प्रकृति कम से कम आवश्यक है. तामसात शिव अहंकारात खानिलाग्न्यंबुभूमय शब्द स्पर्शश्च रूपश्च रसो गंधोप्यनुक्रमात. तामसिक अहंकार द्वारा, त्रिविध अहंकार मैंने बताया, तमोगुण भाव के अंश से, प्रकृति के तमोगुण भाव के अंश से तामसिक अहंकार की उत्पत्ति, तामसिक अहंकार के अंश से आकाश से लेकर पृथ्वी पर्यंत यह अपंचीकृत पंचमहाभूतों की उत्पत्ति. तामसात शिव अहंकारात खानीलाग्नि अंबुभूमयः. और ये कैसे हैं, आकाश, वायु, तेज, जल और पृथ्वी क्रमशः शब्द स्पर्शश्च रूपश्च रसो गंध्योप्यनुक्रमा. तो उस आकाश में शब्द गुण वाला आकाश की उत्पत्ति, स्पर्श गुण वाला वायु की उत्पत्ति, रूप गुण वाला तेज की उत्पत्ति, रसगुण वाला जल की उत्पत्ति और गंध गुण वाला पृथ्वी की उत्पत्ति, ये स्व स्व गुण विशिष्ट पंच महाभूतों की उत्पत्ति तामसिक अहंकार द्वारा